அப்புறம் நம்ம தலைமை தினம் இங்கே சொன்ன கேனரா மசை என்ன ஹாகியோ ஹிஞ்சி கேனரா மசை என்ன இசை என்ன கேன் ஹிஞ்சி கல் கல் ஹாக டூக்கி யூ ஹாகியோ அரக்கா யோ டைனா வல் தக் தக டவிடு கேக் மனா நீலி வசாக நீ தெம்டி ஹாக கல் கல் முரல பெல்லிங்க முக்கிய முக்கால கோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்.